சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இளையத்தில் நேரம் இப்பொழுது ஃபர்ஸ்ட்லே கட்டாய் கட்டாய் வருது, எதுக்குன்னு தெரியல. 7:05. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர், தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். இந்த நிகழ்ச்சியில் நேர் சொந்தங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை பாடி மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7759853873 என்ற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையம் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க சார்? நல்லா இருக்கீங்களா சார்? நாங்களும் ரொம்ப சூப்பரா இருக்கோம் சார். பாடுங்கள் உங்கள் பாடல். உங்க ஊர்ல வெயில் குறைஞ்சிருக்கா சார்?
1: பயங்கர வெயிலா இருக்கேன்.
0: இங்கதான் எங்களுக்கு சீசன் நடக்குதுன்னு
1: சொன்னேன்.
0: ஆமா ஆமா ஆமா.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சியோ உயிரோ, காதல் காதல் பிறந்ததோ, கொஞ்சம் காற்றில் மயங்கியே கொஞ்சம் மாலை வேலை வேலை காட்டுதோ, என் மூளை வானம் ஜுவாலை மூட்டுதோ.

உங்கள் கொள்கையே காதல் காதல் பிறந்ததோ கொஞ்சம் காதல் மயங்கி கொஞ்சம் மேலே பறந்ததோ மாலை வேலை வேலை காட்டதோ உன் மூளை வானம் ஜுவாலை மூட்டுதோ ஒரு மௌனம் பரவும் சிறு காதல் பொழுது கிழியில் விளையும் மொழியில் இதுவும் கவிதையடியே ஆசையும் இசையும் இசையும் இதுவும் இனிமையடியே பழதும் உன் பார்வை திரவும் இதயம் புதரில் சிதறி சிதறி வழிவதையே.

என் மௌனம் மாலை ஜுவாலை மூட்டுதோ. வாவெண்ணில உன்னை தானே வான தேடுதே, வாவெண்ணில உன்னை தானே வான தேடுதே, மேலாடி மோடி ஓர் கோலமாய் போவதேன், மேலாடி மூடி ஓர் கோலமாய் போவதேன், வாவெண்ணில உன்னை தானே வான தேடுதே, வாவெண்ணில உன்னை தானே வான தேடுதே.

la la la la la la la la la la la முகம் பார்த்து நானும் முடியாமல் நீயும் திரை போட்டையும் மறைத்தாலே பாவம் ஒரு முறையினம் திருமுகம் காணம்

0: ஓடி ஓலமாய் போவதே, நீல மோடி ஓர் கோலமாய் போனே.
1: ரொம்ப அழகா இருந்துச்சு. ஏன் பாதிலே நிற்பாட்டிட்டீங்க? ரொம்ப
0: புதுப்பாட்டு, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனவே டே வந்து உங்களுக்கும் ஒரு சூப்பர் டே.
1: நன்றி நன்றி நன்றி.
0: தேங்க் யூ மேம்.
1: வாழ்த்துக்கள். பை பை. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் காட்டாடியிலிருந்து சந்திரசேகர் அவர்கள். அழகான ரெண்டு சாங்கு, ஃபஸ்ட்டு சாங்கெலாம் செம சாங்கு, ரொம்ப அழகாக பாடினார். அவ்வளோ அழகாக பாட ஆரம்பிச்சிட்டாரு, சூப்பராக இருந்தது. இரண்டாவது பாடலும் அவ்வளோ அழகாக பாடினார். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வருங்கள் வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: விருதுநகர் மாவட்டம் திருத்தாங்கல், டெய்லர் பாக்கியலட்சுமி.
1: டெய்லர் பாக்கியலட்சுமி மேம், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: ஓகே, பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: கேக்கா படம் பேர் தெரியல, ஆனா அந்த தேஷ்தாஸ் படிச்சது பாட்டு.
1: பாடுங்கள்.
2: அக்கறை சீமையிலே அழகினை அந்த பாட்டு.
1: பிரியா அந்த படம்.
2: என்ன பாட்டா?
1: பிரியா பிரியா.
2: சரிக்கா சரிக்கா.
1: ரஜினிகாந்த் படம். பாடுங்கள்.

0: அவ்வளவுதாங்க, நன்றிங்க.
1: சிறப்பா அருமையா பாடினீங்க மேம், அழகான பாடல்.
0: சரி, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கல.
1: நன்றி, வாழ்த்துக்கள் மேம். இது
0: சரிக்கா,
1: இணையம்தான் கொஞ்சம் கலட்டா பண்ணது, எதுக்குன்னு தெரியல. நின்று நின்று தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி, வாழ்த்துக்கள். என்ன

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் விருதுநகரில் இருந்து டெய்லர் பாக்கியலட்சுமி மேம் அழகான ஒரு பாடல் எடுத்து சிறப்பாக அருமையாக பாடினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா மேம்? ரொம்ப கேப் விட்டுட்டீங்க மேம், கல்யாணத்துக்கு போனதுக்காக. ஆ பாடுங்கள்.
1: கண்கள் பணிப்பிடக்கும் கீதம், கண்ணும் கணியும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், பக்கமரங்கள் தனிக்கும் கீதம், பண்ணொழி பொங்கிடும் கீதம், காத்து விளங்கும் மயங்கும் மதுரமோதல கீதம், கதலையெழுப்பி நினைவழிக்கும் கீதம், காவிரியிலே வரும் கீதம், துணை வந்துடன் சோலை குயிலும் மனம் மயங்கிடும்

കാലമെന്ന

0: சிறப்பு சிறப்பு, ரொம்ப அழகா எம்எஸ் சுப்புலட்சுமி அவங்க பாடின பாட்டு அழகா இருந்தது. ஆனா சவுண்டே இல்லாம பாடினீங்க, ஏன் மேம்?
1: வணக்கம் மேடம், பாடலாமா?
0: பாடுங்க பாடுங்க சார், பாடுங்க சார்.
1: கொஞ்சம் மெதுவா பாடிப்பாங்க எனக்கு தோணுது.
0: பாடுங்க சார்.
1: மூன்றெடுக்கு என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்கு எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை, அது கடமை, கடமை, அது கடமை. மூன்றுக்கு என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை, அது கடமை, கடமை, அது கடமை. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாய் அறிவே உண்மை, ஒன்றே ஒன்றேவன். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேசிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை, அது கடமை, கடமை, அது கடமை. வாழிமல போல பூமி முகம் பார்க்கும், போலை குணம் மாற்று தோழா. நாளை உயிர் போகும், இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா. வாழைமுல போல பூமி முகம் பார்க்கும், போலை குணம் மாற்று தோழா. நாளை உயிர் போகும், இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோயில், ஒன்றே உன் தேவன். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் பின்னாலும்

0: இருக்கு. நன்றி
1: நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, நன்றிகள்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் சார், நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்.
1: தேங்க்யூ சார்.
0: சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சென்னையிலிருந்து ஸ்ரீதர் அவர்கள். அழகான செம்ம பாட்டு பாடினாங்க, சூப்பராக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது அந்த பாடல். அதுக்கு முன்னால் அவங்களோட ஒய்ஃப் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அவங்க ஒரு சூப்பரான பாடல் ஒன்று எம்எஸ் சுப்புலட்சுமி பாடல் பாடினாங்க, அதுவும் ரொம்ப அழகாக பாடினாங்க, அருமையாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் இருவருக்கும். அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் மேம்.
2: புவனேஸ்வரி, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் மேம். கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா?
2: நல்லா நடந்தது மேம், நல்லா நடந்தது, சூப்பரா நடந்தது.
0: நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள்.
2: ஓகே மேம்,
0: பாடுங்கள் பாடுங்கள் உங்கள் பாடலாம்.
2: ஓகே மேடம்.

0: அழகு அழகு என்ன அழகா பாடுறீங்க மேம், சூப்பர்பா இருக்கு. அருமையா இருந்தது உங்க குரல்ல, அந்த பாடல் சிறப்பா இருந்தது மேம்.
1: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம்.
0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஸ்வரி மேம் அவர்கள். கல்யாணம் விட்டு பேசிலாம் முடிஞ்சு இன்னைக்கு தான் வந்திருக்காங்க எல்லாரும். சிறப்பு, ரொம்ப அழகான ஒரு பாடலை சிறப்பாக அருமையாக பண்ணாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர், மனோகரன் பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நாங்க நல்லா இருக்கோம் சார். பாடுங்கள்.
2: ஆத்துல மீன் பிடிச்சி ஆண்டவனே உன்ன நம்பி, ஆத்துல மீன் பிடிச்சி ஆண்டவனே உன்ன நம்பி, அக்கறையில் வாழ்ந்த என்ன இக்கரைக்கு வந்த கதை தொடர்கத, அது சிறுகத சிறுகத தொடர்கத. அப்பாவும் இல்லாமே அப்பனும் இல்லாம சிறுகத, அது புதுகத நடந்த கதை, முடிந்த கதை நடந்த கதை முடிந்த அத்துறிக்கு ஆண்டவனே உன்ன நம்பி, அக்கறையில் வாழ்ந்த என்ன இக்கரைக்கு வந்த கதை புது கதை, அது தொடர் கதை. மானம் நல்லா பொழியணும், பூமி எல்லாம் வேலையா.

0: വാനനല്ല പൊളിയണു ഭൂമിയല്ല നനയണു മരുതമലയാണ്ടവനെ അരുളണു കരുണൈ പൊളിയണു മരുതമലയാണ്ടവനെ അരുളണു അത് പൊളിയണു ആറ്റില മീൻ പിടിച്ചി ആണ്ടവനെ ഒന്ന നമ്പി அக்கறை வாழ்ந்த என்ன இக்கரைக்கு வந்த கதை தொடர்கதை இது சிறுகதை சிறுகதை தொடர்கதை அவ்வளவுதான்.
1: சூப்பர் சார், ரொம்ப அழகா பண்ணீங்க. இந்த மாதிரி அரிதான பாடல்கள் உங்க குரல்ல தான் கேட்க வேண்டியிருக்கு. ரொம்ப அழகா அழகா பண்ணீங்க.
0: எனக்கு குரல் வேற சரியில்லை, ஊருக்கு போயிட்டு.
1: நன்றி, வாழ்த்துக்கள் சார்.
0: வாழ்த்துக்கள்
1: நிகழ்ச்சியில் பாடி சென்ற சொந்தம் கும்பகோணத்தில் இருந்த மீன் பிடிச்சி, அது என்ன படம், ஒரு ஸ்ரீபிரியா படம், நல்ல படம் அது. அழகான பாடலை அருமையாக பாடிட்டு போனார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்,
2: ராஜேஸ்வரி.
1: கல்யாணம் விட்டு பிஸியெல்லாம் முடிஞ்சுதா மேம்?
2: நல்லா இருக்கேன்.
1: பாடுங்கள் உங்கள் பாடலை.

0: அவர்தான் மேடம்.
1: அழகு அழகு அழகு, உங்க குரல்ல அந்த பாட்டு ஒரு தனி மெருகேறுது மேம், சூப்பரா இருக்கு.
0: தேங்க்யூ
1: எவ்வளவு
0: தேங்க்யூ
1: அழகா பாடுறீங்க தெரியுமா?
0: தேங்க்யூ
1: அதுக்கு அதுக்கு
0: தேங்க்யூ
1: ஏத்த
0: மேடம்
1: மாதிரி உங்களோட வாய்ஸும்
0: தேங்க்யூ
1: சிறப்பு. நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
1: தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஸ்வரி மேம் அவர்கள். அருமையா, என்ன அழகான பாடலை எவ்வளோ சிறப்பாக சூப்பராக பாடினாங்க தெரியுமா, செம்மையாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. ஹலோ.
2: ஹலோ, வணக்கம்
1: ஆ,
2: மேடம்.
1: வணக்கம்
2: ராஜேஷ்.
1: வணக்கம் ராஜேஷ், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா
1: நாங்களாம்
2: இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களான்னு.
2: ஆ, நல்லா இருக்கு மேடம்.
1: ஓகே ஓகே.
2: மழை ஏதோ இருக்கா?
1: மழை எங்களுக்கெல்லாம் பேஞ்சுக்கிட்டே தான் இருக்கு.
2: அதனால கொஞ்சம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க. ஆ, கேரளா காத்து மட்டும்
1: சாரல்
2: தான் வருது.
1: மழையா எங்களுக்கு பேஞ்சுக்கிட்டே இருக்கு.
2: எஸ் எஸ் ஓகே. தென்மேற்கு பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
1: அதுதான்

0: தான், அதே தான்.
1: ஓகே பாடலாமா?
0: ஆ பாடுங்கள் பாடுங்கள்.
1: என் கண்ணின் மணியே இளம் கண்ணின் தவிலே உன்னல் அடிமேல் செல்ல கண்கள் உணர்வாய். என் கண்ணின் மணியே இளம் கண்ணின் தவிலே உன்னல் அடிமேல் செல்ல கண்கள் வளர்வாய். செந்தூர பொட்டிட்டு பூச்சூட்டவா உன் தேனாடும் கண்ணுக்கு மை தீட்டவா. செந்தூர பொட்டிட்டு பூச்சூட்டவா உன் தேனாடும் கண்ணுக்கு மை தீட்டவா. தங்கத்தில் ஓர் தொட்டில் நான் போடவா பெற்ற தாய் போல தானாட்டு நான் பாடவா. கண்ணின் மணியே இடம் கண்டி தமிழே உன் அண்ணன் மடிமே செல்ல கண்கள் வளர்வாய். கல்யாண ஊர் கோலம் போகின்றது அந்த கையோடு நான் தந்த சீர் வந்தது. கல்யாண ஊர் கோலம் போகின்றது அந்த கையோ

0: கண்ணின் மணி இளம் கண்டி தமிழே உன் அண்ணன் அடிமே செல்ல கண்கள் வளர்வாய் அண்ணா அண்ணா என்று யார் சொன்னது கண்ணிலான வெள்ளத்தை யார் தந்தது அண்ணா அண்ணா என்று யார் சொன்னது கண்ணிலான இந்த வெள்ளத்தை யார் தந்தது கண்ணோடு ஒளியாக யார் நின்றது உன்னை காணாமல் நான் பாட யார் செய்தது கண்ணின் மணியே இளம் கண்ணி தமிழே உன் அண்ணன் மடி மேல் செல்ல கண்கள் வளர்வாய் கண்கள் வளர்வாய் கண்கள் வளர்வாய்
1: பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் கோவை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. அதுக்கு முன்னா பாடினது வந்து ராஜேஸ்வரி மேம், கோவை ராஜேஸ்வரி அவங்க ஒரு பாட்டு

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் எனது குரலில் ஒரு பாடல். எனது குரலில் பாடல் வரும் நேரம் 7:47.

0: வெளியே வந்து திருப்பியும் போட்டேன், அந்த கனெக்ட் வந்து மாறல, அப்படியே கிரீன் கலர்ல தான் இருக்கு. இப்போ வந்திருக்குதா?
1: மைக் ஆஃப் பண்ணுங்க சார். மைக்

0: பாடுங்கள் உங்கள் பாடலை. என் பாட்டு ஃபுல்லாக வரவே இல்லையோ ப்ரோ? ஐயோ,
1: சரி பாருங்க.
0: சரி பாடுங்கள்.
1: வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் மற்றும் சித்தா திருகேதனேசன்.
0: வருங்கள். வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லதாக இருக்கிறோம். இது ஒரு பாடல்.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பாடுங்கள்.
1: சொன்னு கல்யாணமே ஒரு தெய்வீகமே சம்மாள் ஜென்ம பந்தம் மனைவி என்பீர் யார் சொன்னது பாக்கு வச்சி பத்து பேர் ஒன்று உருவாச்சி அக்னிய சாட்சி வச்சி இன்ப துன்பம் இரண்டிலுமே இணைந்திருக்கிற முடிவாச்சி பள்ளியறை பள்ளியிலே படிக்கும் இன்ப வேதம் பிள்ளை மணி செல்வங்களே

சந்தனத்துக்கு சந்தனத்து மழை அடிக்க சந்திரன் கொடை முடிக்க செங்கமான சூரிய போல் செல்ல மகன் பிறந்தானே. சந்தனத்து மழை அடிக்க சந்திரனும் கொடை முடிக்க செங்கமான சூரியன் போல் செல்ல மகள் பிறந்தாலே. தங்கத்திலே துணி கட்டி வைரத்திலே மலை கட்டி கத்தி வரும் பாதத்துக்கு முத்துமணி தொடுப்பேனி. துள்ளி வரும் பிள்ளை நிலா தூய கங்கை மீன் செம்பவள வாட்டி.

0: பெண்மபந்தம் மனைவி என்பது இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது. நன்றி நன்றி.
1: யாரோ கை தட்டுறாங்களே, யாரு?
0: என் மகள்.
1: ஓஹோ, சூப்பரா பண்ணீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, உங்க ஒய்ஃபுக்கும் வாழ்த்து.

0: வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி.
0: நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையாக பாடினீங்க. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடுகின்ற சொந்தம் சித்தாத்தூரிலிருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் அழகான ஒரு பாடலை பாடினார். சிறப்பாக இருந்தது, ரொம்ப அழகாக பாடினார். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

நிலையத்தில் நேரம் இப்பொழுது 8:05. இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடலை பாடி சென்ற அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும், தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலைய இயக்குனர் அவர்களுக்கும், உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.